0: ஸ்டிச்வெல் பாட்டிக் அண்ட் பியூட்டி பார்லர், செகண்ட் ஃப்ளோர், லிங்க்ஸ் மால், மட்டனூர்.
1: கல்யாணம், என்கேஜ்மெண்ட், ஃபங்க்ஷன் ஏதுமாவட்டே, பார்ட்டி வெயர், நீங்களோட இஷ்ட வஸ்திரங்கள், அங்கேயெல்லாம் ஏற்றவும் மனோகரமான ஃபினிஷிங்கோடு நீங்களுக்கு அருகிலெத்தும்.
0: ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், ஸ்கவுட் ஆண்ட் கைட் தொடங்கி எல்லா தர யூனிஃபோமுகளும் ஸ்டிச் செய்து கொடுக்கணும். இனி முதல் நியூ லுக், ஸ்மார்ட் லுக்
1: எல்லாத்தினும் கூட்டாய் ஸ்டிச்வெல் பாட்டிக் பியூட்டி பார்லர் அண்ட் யூனிஃபார்ம்ஸ், செகண்ட் ஃப்ளோர், லிங்க்ஸ் மால், மட்டனூர்.
0: ஃபோன் 7999447-6836,
1: 9447-371-836,
0: 8078-502-836.
2: விமான யாத்ர கழிஞ்சு, இனியொந்த நன்னாய் விசிரமிக்கணும்.
3: 10 மினிட்டு வேண்ட சார், ஆரோமையிலெத்தான்.
4: അതെ, കണ്ണൂർ അന്താരാഷ്ട്ര വിമാനത്താവളത്തിന് സമീപം സൗകര്യവും സുരക്ഷയും ശാന്തതയും ഒത്തുചേർന്ന ഇടം അരോമ ആയുർ ഹെറിറ്റേജിലെ പ്രീമിയം റൂമുകൾ. ബിസിനസ് യാത്രകൾക്കും കുടുംബ അവധിക്കാലത്തിനും സുഖകരമായ താമസത്തിന്റെ പുതിയ അനുഭവം. കൂടാതെ ഓരോ ദിവസവും പുതിയതായി തുടങ്ങാൻ അരോമ ആയുർ ഹെറിറ്റേജിലെ ആധുനിക ഫിറ്റ്നസ് ജിം, ടൂ വീലർ, ഫോർ വീലർ, വിശാലവും സുരക്ഷിതവുമായ പാർക്കിംഗ് സൗകര്യം. എന്നാൽ ഇനി വൈകണ്ട, അരോമ ആയുർ ഹെറിറ്റേജ്, നെടുവോട്ടംകുന്ന്, മട്ടന്നൂർ. കംഫർട്ട്, കൺവീനിയൻസ്, കംപ്ലീറ്റ് എക്സ്പീരിയൻസ്.
5: പ്രിയ ശ്രോതാക്കളെ, അല്പസമയത്തിനുള്ളിൽ സംസ്കൃതത്തിൽ വാർത്തകൾ, തുടർന്ന് പ്രാദേശിക വാർത്തകൾ കേൾക്കാം ആകാശവാണി റിലേ.